அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 மெகாஹெர்ட்ஸ் 94.6 90.6 98.2 கேபன் பலி வரிசைகளிலும் காலை தோறும்

மாதம் இரண்டாம் தேதி தவறு செய்துவிட்டால் அதை மறைக்காதை, நல்லது செய்தபின் சொல்லி காட்டாதை, கோபம் வரும்போது பேசாதை, மகிழ்ச்சியாயிருக்கும் வாக்கு கொடுக்காதை, துன்பத்தில் எவரையும் ஏதையே போடாதை, இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதை, ஏமாற்றி சிரிக்காதை, ஆத்திரத்தில் முடிவை எடுக்காதே, அவசரத்தில் எதையும் தொடங்காதே.

0: இன்றைய காலை சிந்தனை வாழ்க்கையில் கெடுப்படி அனுபவியுங்கள், கிடைக்காததை ரசியுங்கள், இழந்ததை உணருங்கள், பிடித்ததை விருப்புங்கள், பேராசையை தவறுங்கள், பழைய நினைவுகளை நினைத்து மகிடுங்கள், வாழ்க்கை இனிக்கும்.
1: ஞாபகம்

0: தங்கினால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1997 ஆண்டில் மே மாதத்தில் 9 தேர்ந்தெடுக்கவில் வந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் லவ் டுடே. இயக்குனர் பாலசேகர். இந்த வகையில் திரைப்படத்தில் நடிகர் இளைய தளபதி விஜய் மேலும் நடிகை சுவாலட்சுமி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தார். மேலும் இந்த திரைப்படத்தில் இசையமைத்தவர் சிவா. அவர்கள் பாட்டுக்கு குரல் தருகினவர் ஆகும்.

0: பொறாமை என்பது மனிதனின் மன அமைதியை கெடுக்கும் ஒரு தீய குணம். பிறரின் முன்னேற்றத்தைக் கண்டு வருந்தாமல் அவர்களின் வெற்றியை பாராட்டி நாமும் உழைத்து முன்னேற வேண்டும். Jealousy is a sinful evil. It destroys one's prosperity and leads a person onto a path of ruin.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisiyarangam.

0: உங்கள் விருப்பமான தேதி சரங்கம் பாதி காலை தோறும் உங்களுக்காக உங்களை வழக்கங்கள் சுபயனம் 8 மணி வரை ஸ்டேச்சூன்றைக்கு வியாழக்கிழமை ஜூலை மாதம் 2ஆம் தேதி அனைவருக்கும் இனிமையான நாள். அப்படியே மார்னிங் வண்டர்ஃபுல் டே.
1: Stay tuned with RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayarangam.

அனைவருக்கும் எமது ஓரம் ஸ்ரீ வந்தொழியில் இந்த அதிகாலியில் வடக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வரவிக்கின்றோம். சரி, நீங்கள் நல்ல இருக்கீங்கள், அணிகள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். இந்த அதிகாலியில் இந்த குளிர்காலத்தில் சில இடத்தில் மழை பெய்கின்றது.

அதுக்கல்லவா. எனவே உங்கள் இதயங்கள் இசையாலும் இனிய வார்த்தைகளாலும் இணைக்கும் உங்கள் அன்பு வானொலியில் நாம் அனைவருக்கும் வரவேற்கின்றோம். இன்றைக்கு அழகான வியாழக்கிழமை, புதிய நம்பிக்கைகள், புதிய வாய்ப்புகள், புதிய உற்சாகத்துடன் இந்த நாளை நாம் தொடங்குகின்றோம். நேற்று நடந்ததை நினைத்து மறந்தாமல் இன்றைக்கு கிடைத்திருக்கும் இந்த புதிய நாளை மகிழ்ச்சியுடன் நாம் வரவேற்கின்றோம்.

வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பிடல் அல்லவா. தினமும் விடாமுயற்சியுடன் முன்னேறும் ஒவ்வொரு அடியுமே வெற்றிக்கான பாடையாகும். அப்படியானால் உங்கள் காஃபி அல்லது தேநீருடன் எங்களுடைய இணைந்திருங்கள். இந்த காலை நேரத்தை இசையும் மகிழ்ச்சியும் நிரந்தராக மாற்றுவோம்.

ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தொடக்கம் நேற்றைய கவலைகளை மறந்து இன்றைய வாய்ப்புகளை நம்பிக்கையுடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய நல்ல முடிவு கூட உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். அம்பர்கள், இன்றைக்கு நீங்கள் வேலைக்கு சென்றாலும் பள்ளி அல்லது கல்லூரிக்கு சென்றாலும் விட்டு பொறுப்புகளை கவனித்தாலும் எங்கு இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி உங்கள் பயணத்திற்கு இனிமையான துணையாக இருக்கும்.

அமர்லி இன்றினால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் வெற்றி நிறைந்த நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் இந்த அழகான காலையை இன்னும் இனிமையாக ஒரு மனதை கவரும் பாடலுடன் நிகழ்ச்சியை உங்களுக்காக நாம் தருகின்றோம். இது உங்கள் விருப்பமான காலை சிறப்பு நிகழ்ச்சி தேனிசை அரங்கம்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூலை மாதம் 2ஆம் தேதி இன்றைக்கு குத்தூஸ் ஹேப்பியோரை சேர்ந்த திருமதி விம்லா வெங்கடாசன் அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார். மேலும் கலைவாணி, ஜோவானன், மெவின், பாடி, சுந்தரி, ஜெயா, மேலும் வாதி, தஷனா, மேலும் செழியன், பூஜா, தவிலன், வெங்கடபிள்ளை குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றும் பிராம்ஸ்தான் ஊரைச் சேர்ந்த திருமதி மாதேகி பொப்பியா அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார். மேலும் தேவின், ருபி, ஜெசிகா, கியானா, சாதன், யோவேசன், யுவானி, யுவினா, மேலும் தேவி, நாயகி, சஸ்திஃபி, தவிசன், புவேசன், கேளன், ஸ்ரேலன் ஆகியோரின் சார்பில் நட்டுக்களை கூறுகின்றார்கள். அடுத்த பாடலினை நாம் போஜிசா கூரை சேர்ந்த திருமதி இசை, திரு ஜெவின் பெரியானன் அவர்களுடைய திருமண நிறுவனத்தை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். மேலும் மாமனார் சுப்பையா, மாமியார் லக்ஷ்மி, அம்மா தேவி, அம்மா சுபா, மேலும் பழனி, அழகி, நிவாணி, கிரியன், அம்மா பார்வதி, மேலும் நிவேத், நிவானன், கண்ணன், நிலை ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைக்கு சேக்வா ஊரைச் சேர்ந்த திரு பிரகாசன் இலட்சுமானன் அவரது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி திவ்யானி, மேலும் மகள் யோசினி, மேலும் மருமகன் குணால், ரிசன், இவ்வானா ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். சிறப்பாக இந்த படையினை நம் ஃபிளாக் ஊரைச் சேர்ந்த திருகாசன் திருமதி ரூபா அவர்களுடைய திருமண நிறுவனத்தை நாம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் செல்வன், சமப்பிள்ளை, மேலும் அருளன், ஷீலா, எல்வின், கோயந்தன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றும் பொதுசா ஊரைச் சேர்ந்த திருமதி யுவானி இரமசுவாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடி இருக்கிறார். மேலும் கனத வசித்தவரும் அவருடைய துணைவன் கண்ணன், மேலும் கிலான், அவிலன், மேலும் அம்மா சுமிலா, அப்பா சண்முகம், செல்வானா, கெனிஷா ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் சசுஜோதத்மா ஒரு சேர்ந்த புவன், நகிலன், கலீவன், வீணா ஆகியோருக்கும் இடம் நாம் வணங்குகின்றோம்.
2: RM Free வானொலி.

0: இன்றைய காலை நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்திருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களால் இனிமையாகவும் வெற்றிகரமாகவும் அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கும் வரை புன்னகையுடன் நேருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: Free, honorary.